குன்னாயின் ரம் உயின் குன்னாயின் ரம் உயின் தாக்கங்காதயு தீ தாக்கங்காதயு தீ ஆங் கும்பியங் கும் ஓய்ங்கும் ஓய்யாதயு தீங்கோ கியங்காதயு தீங்கோ.